மித்தக்கச்சனுத்தாம் தத்தும் தீம் தத்தை தாம் தபம் தீம் தபம் தை துண்டர கண்டரே தாக்கு கஜம் கும் கும் கும் கும் தரிக்கு கஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு கஜம் கும் தரிக்கு கஜம் கும் தரிக்கு நத்தும்

0: பாசுபதவம் படைதவனோ ஆக்ரஹதொழெதுராகோ அரிகளோ நிகிரகிசோ வியாக்ரனிவனோ உக்ர பிரதாபி
1: உக்ரப்ரதாபி சபையொழகே திரௌபதி.